ராஜராஜராதிதே. நிரோஷ்டி ராகம், திஸ்ரகதி, ஆதித்தாளம், ஸ்ரீ முத்தையா பகவதார் ரச்சனா.